தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது தங்கிறது

இன்று உங்களுடன் நான் அன்பு தோழி அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒலிபரப்பு இப்போது

இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 15 நாள் செப்டம்பர் மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நீர்களே இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, அறிவிப்புகள், சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சுய தொழில் குறித்து எம் குமுதா அவர்களின் நேர்முகம் ஆகியன ஒளி உரா வர உள்ளது.

தம்பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் பொருள். தம்பொருள் என்று போற்றுதற்கு உரியவர் தம் மக்களாகியோர் மக்களாகி அவர்தம் பொருள்கள் எல்லாம் அவரவர் வினைப்பயனால் வந்தடையும். மீண்டும் குரல். தம்பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். குறளின் 63 அதிகாரம் மக்கட்பேறு. இன்றைக்கான பொன்மொழி: நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை. கூறியவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். தகவல் நேரம், வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் காற்று மணிக்கு 35.45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில நேரங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்பி துறைமுகத்திலிருந்து MV ராணிலட்சுமி நாளை காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொராதீப் வழியாக நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV கமோட்டா நாளை காலை 6:15 சகித்தீப் செல்லும். அங்கிருந்து காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்கும். MV ரங்கத் நாளை காலை 6:15 சொராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. MV ஜாலிபாய் நாளை காலை 7 மணிக்கு சகித்தீப் சொராதீப் ஸ்ட்ரைட் ஐலண்ட் கதம்தாலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV பாரட்டாங் நாளை காலை 11 மணிக்கு சகித்தீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 11:30 மணிக்கு சொராதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV கமாட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு

சிக்கி சகித்து செல்லும். பின்பு அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. எம்வி ரங்கத் நாளை மாலை 5 சிராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முதல் நாள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 முதல் 7 வரை இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான உடல் நலனுக்கு ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். எனவே இதன் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 1982 முதல் மத்திய அரசு சார்பில் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக இது அறிவிக்கப்பட்டது. வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல நலமுடன் இருப்பதற்கு இயற்கையான சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். உணவில் பழங்கள், காய்கறி, புரதம், இறைச்சி என அனைத்து வித சத்துக்களும் சமச்சீரான அளவில் எடுத்துக் கொள்வது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது. பாரம்பரிய இயற்கை உணவில் கவனம் செலுத்துவது இன்னும் நல்லது. உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாது பொருட்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் இது எடுத்துரைக்கிறது. இன்னும் பல வீடுகளில் தினசரி உணவுகளில் சுத்திகரிக்கப்பட்ட அரிசி அல்லது கோதுமை போன்ற மாவுச்சத்து நிறைந்துள்ளது. ஆனால் புரதம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் குறைவாகவே உள்ளன. சமையல் முறைகளையும் தினசரி ஊட்டச்சத்து சமநிலையையும் மறுபரிசீலனை செய்யுமாறு இந்த பிரச்சாரம் குடும்பங்களை ஊக்குவிக்கிறது.

0: மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சுய தொழில் குறித்து புனியாதாபாத்தைச் சேர்ந்த எம் குமுதா அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் பி சத்யபாமா அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்று நான் உங்களுடன் சத்யபாமா. இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பெண்கள் என்றாலே அழகுதான், நம்மள இன்னும் அழகாக்க பல பயனுள்ள அழகு குறிப்புகளை பகிர்ந்துரைக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புனியாதாபாத்தை சேர்ந்த திருமதி குமுதா அவர்கள். வணக்கம் மேடம்.
2: கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டம்.
3: நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் குமுதா. நான் சென்னையில இருந்து திருமணமாகி அந்தமானுக்கு வந்திருக்கேன். அந்தமான்ல புனியாதாபாத்ன்ற இடத்துல இருக்கேன். நான் வந்து வீட்டில் பாக்ஸ் ஃபோல்டிங், சாரி ஃப்ரீ பிளீட்டிங், சாரி டிராப்பிங், அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து கல்ச்சுரல் அப்போ மேக்கப் பண்ணி விட்டுறேன். வீட்லயே வந்து பியூட்டிஷியன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஃபேஷியல் செய்யறீங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யறதுக்கு அவங்களோட சருமம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
3: நம்ம கிட்ட வர கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஸ்கின் எந்த டைப்பு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்கின்ல வந்து நம்ம பண்ற மேக்கப் எந்த அளவுக்கு செட் ஆகும், ஒரு ஆயிலி ஸ்கின்க்கு என்ன பண்ணலாம், ஒரு ட்ரை ஸ்கின்க்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக்கப் போட்டாதான் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகும். அது செட் ஆகிற மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து எந்த மேக்கப் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு சொல்லணும், இந்த மேக்கப் பண்ணாதான் உங்களுக்கு செட் ஆகும்ன்றத வந்து நம்ம சொல்லணும். அப்படி சொல்லி ஒரு ஆயில் இருக்கிற ஃபேஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு நேரம் மேக்கப் அவங்களுக்கு தாங்கும்ன்றதையும், ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்தா அதுல வந்து அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு நம்ம போடுறது தாங்கும் அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்கின் டைப் கேத்த மாதிரி தான் மேக்கப் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும்.
1: இப்ப த்ரெட்டிங் பண்ணுவேன் சொல்லிருக்கீங்க, த்ரெட்டிங் அப்புறம் ஃபேஷியல் அப்படிலாம் செய்யும் போது திடீர்னு ஸ்கின் அலர்ஜியோ இல்ல உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனடியா ஏதாவது செய்யணும் இல்லையா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க?
3: மேக்கப்னு ஃபர்ஸ்ட் எடுத்தாலே ஒரு முகத்துக்கு வந்து அழகே வந்து அவங்களோட புருவங்கள் தான். நீங்க எவ்வளவுதான் மேக்கப் பண்ணாலும் நீங்க ஐப்ரோ சரியா பண்ணலன்னா அவங்களுக்கு நீங்க பண்ண மேக்கப் எந்த விதத்திலும் செட்டே ஆகாது. ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலே ஐப்ரோ ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஐப்ரோ வந்து அவங்களோட ஃபேஸ்க்கு எது செட் ஆகும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு வந்து மெலிசா பண்ணா நல்லா இருக்கும், சில பேருக்கு அடர்த்தியா பண்ணா நல்லா இருக்கும். அவங்க புருவம் டைப்பும் அவங்க புருவத்துல அந்த முடிகளோட அடர்த்தியை பொறுத்தும் நீங்க ஒரு ஐப்ரோ செட் பண்றீங்க. செட் பண்ணும்போது

0: எல்லாருக்கும் வந்து கரெக்டா ஆயிடும்னு இல்லை. இப்ப நம்மளே பண்ண எத்தனை வாட்டி பிராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தாலுமே இப்ப நம்ம பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு அலோவேரா ஜெல்லோ இல்ல மாய்ஸ்சரைசரோ வச்சு ஃபர்ஸ்ட் அந்த எரிச்சலை ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்க. நீங்க மேக்கப் பண்ணி முடிக்கும் போது பார்க்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ஐப்ரோஸ் தான் தெரியும். அந்த ஐப்ரோஸ் அழகா பண்ற மாதிரி பாருங்க.
1: நீங்க செய்யற மேக்கப் இல்லைன்னா ஹேர் ஸ்டைல் உங்க வாடிக்கையில இருக்க பிடிக்கல அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
0: கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஒரு மேக்கப் சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம், பட் அவங்க எதிர்பார்த்தது வேற மாதிரி இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் அதே நம்மளால கொண்டு வர முடியாது. அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க கிட்ட சொல்லணும், இது வந்து உங்களோட ஃபேஸ்க்கு இந்த இதுதான் செட் ஆகும், இது பண்ணிக்கினாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க சொன்னதை நான் பண்ணனா அது உங்களோட ஃபேஸ்க்கு செட் ஆகாது. நீங்க சொல்லும் போது நான் பண்ணிடுவேன், பட் பினிஷ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அப்படின்னு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி செட் ஆகுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணி நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்க கிட்ட சொல்லணும், இதுதாங்க உங்களுக்கு ஃபேஸ்க்கு செட் ஆகும். ஹேரும் அப்படிதான். ஹேர் நம்ம செட் பண்றோம்னா ஒரு சர்க்கிள் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஓவல் ஷேப்ல இருக்கு ரெக்டாங்கிள் அவங்களோட ஃபேஸ் டைப் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது செட் ஆகும். எல்லாருக்கும் எல்லா மேக்கப்பும் செட் ஆயிடாது, எல்லா ஹேர் ஸ்டைலும் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகாது. சப்போஸ் அவங்க கேட்டது வரலனா நம்ம அவங்களை வந்து அழகா காமிக்கணுமே தவிர அவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. பினிஷிங் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்கள வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணணும், நான் முடிச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க குமுதா. இப்ப நீங்க ஃபேஷியலோ த்ரெட்டிங்கோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க, உங்ககிட்ட ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, பக்கத்து பார்லர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பண்றாங்கன்னு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்க உங்களோட வேல்யூவும் குறைக்க கூடாது, அவங்களுக்கும் அதை புரிய வைக்கணும் இல்லையா? எப்படி புரிய வைப்பீங்க?
0: கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாரும் வந்து எங்க கம்மியா இருக்கு ரேட்டு அதை பொறுத்துதான் வந்து எல்லாரும் கேட்பாங்க. இங்க வந்து கம்மியா இருக்கு, உங்ககிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு இருக்குன்னு. கண்டிப்பா நான் நல்லா பண்றேன்ற பட்சத்துல நான் அதை வந்து குறைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த ரேட்டுக்கு ஏத்தது நான் பண்ணித்தரேன். இப்ப கம்மியா பண்ணி தராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்காது. அதனால வந்து நீங்க அவங்க கிட்டதான் நல்லா இருக்கா நீங்க அங்க போங்க. என்கிட்ட இப்ப நல்லா இருக்குன்ற பட்சத்துல எங்க இருந்தாலுமே தேடி வருவாங்க கஸ்டமர். இங்கன்னு அவசியம் இல்லை. இப்ப நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இல்ல நான் வந்து எவ்வளவு ரேட் வச்சாலுமே என்னோட இது நான் பண்றதுன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க. அவங்க இவங்களுக்கும் அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் செய்யறது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க அந்த ரேட் கொடுங்க. இல்ல நான் சொல்லல, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்க அந்த ரேட் வர்த்து அப்படின்ற பட்சத்துல நீங்க கொடுக்கலாம். கம்மியா கொடுக்குறாங்கன்றதுனால என்னால வந்து என் குவாலிட்டியை கம்மி பண்ணி உங்களுக்கு நான் என்னால பண்ண முடியாது.
1: நிறைய தொழில் இருக்கு இல்லையா, ஆனா நீங்க இந்த தொழிலை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன?
0: நிறைய தொழில் இருக்கு, ஏன் சூஸ் பண்ணனா அழகுன்றது வந்து பெண்களுக்கு மிக முக்கியம் நான் சொல்வேன். ஒரு கான்பிடென்டே அழகுதான். ஒரு மேக்கப் பண்ணிட்டு நீங்க நாலு பேரை பார்த்து நீங்க பேசுறதுக்கும் நீங்க வந்து நார்மலா போறப்பையும் உங்களோட கான்பிடென்ட் அதுலயே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பெண்கள்னாலே ஃபர்ஸ்ட் அழகு பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க யாரா இருந்தாலுமே. மோஸ்ட்லி அதிகமான உமன்ஸ் வந்து மொத்த மேக்கப்பும் பண்ணலனாலும் த்ரெட்டிங் ஆகுது பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் அழகு. அழகுன்றது பெண்களுக்கு அழகு பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால கண்டிப்பா அதை பண்ணிக்குவாங்க. எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பேசிக்காவே அது மேல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் என்னோட சிஸ்டர் காரணம், அவ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணா. அவளை பார்த்து நான் வந்து இது வந்து நம்ம போய் ஒரு பார்லர்ல தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க ஒரு த்ரெட்டிங் ஃபேஷியல் ஒரு பிளீச் பண்றீங்க கிளீன் அப் பண்றீங்க நீங்க டீடர்னிங் பண்றீங்கன்னா இந்த இதுவெல்லாம் நீங்க வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். நான் வீட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் வராங்க செய்யறாங்க டிஸ்டன்ஸ் பார்க்காம, அதுக்கெல்லாம் வந்து நீங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவு மேல். அதோட எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் ஈஸியானதா தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும் போது. அதனால இது நான் ஆரம்பிச்சதுக்கு காரணம் அதுதான். இது மட்டும் இல்ல, சாரி பாக்ஸ் போல்டிங் பண்றது, அயனிங் பண்றது, பசங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்றது, அப்புறம் கல்ச்சரல் ப்ரோக்ராம்னா அங்க போய் மேக்கப் பண்றது, அதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப சாரி ஃப்ரீ பிளீட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட காஸ்ட்லியான சாரியை தான் உங்ககிட்ட உங்களை நம்பி கொடுக்குறாங்க. அப்ப அதை பண்ணும்போது நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குமா, அந்த சாரியில எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும், அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க?
0: கண்டிப்பா சாரி வர்றது எல்லாமே வந்து ரேட் உள்ளதாகவும் வரும். மேரேஜ் சாரின்னும் போது பர்சனலாவே அவங்களோட சென்டிமெண்டா இருக்கும் அது. அது பண்ணும்போது கண்டிப்பா பயம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் போட்டு அது மேல அயன் பாக்ஸ் போட்டு அயன் வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல அந்த ஹீட் ஓகேவா அந்த சாரிக்கு அப்படின்றத போட்டு அதுக்கப்புறம் அது மேல நெட் கிளாத் போட்டு அப்படிதான் அயன் பண்ணி கொடுக்கறது. அது பண்ணும் போதும் அவங்கள வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது, மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறமா தான் அதை வந்து நான் அயன் பண்ணி கொடுக்குறேன். கொடுக்கும் போது கொஞ்சம் பயம் இருக்குதான் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணிடுறது தான்.
1: உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்த மிகச்சிறந்த முடிவு அப்படின்னா அதை நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: வாழ்க்கையில எடுத்த மிக சிறந்த முடிவுனா சம்பாதிக்கிறது தான். ஒரு ஒரு பொண்ணும் கண்டிப்பா சம்பாதிக்கணும். சின்ன மினிமம் அமௌண்ட் ஆகுது கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும். நம்ம வந்து மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்றது என் லைஃப்ல நிறைய நான் பட்டிருக்கேன். அதுக்காகவே தான் எதாவது

0: கத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் இதெல்லாம் வீட்டுல வச்சாது நம்ம செஞ்சிடணும். இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டதுக்கே காரணம் வந்து பினான்சியலி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஹஸ்பண்ட் என்னதான் நல்லா பாத்துக்கிறாங்க இல்ல அப்பாவே இருந்தாலும் கொடுக்கறாரு அப்படின்னாலுமே நம்ம 500 எதுக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கணும்ன்றதுதான், அதுக்காக தான் கத்துக்கணும். நான் மட்டும் இல்ல, எல்லா ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து லேடிஸ் கத்துக்கணும், சுயமா சம்பாதிக்க கத்துக்கணும். கான்பிடண்டே நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல தான், நம்ம வந்து யாரையும் எதிர்பார்த்து என்னைக்கும் இருக்க கூடாது. இன்னொன்னு வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கி தர சொல்லி அது என்னால முடியலமான்னு சொல்றப்ப வர வருத்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த இதுவுமே ஈடாகாது. அன்னைக்கு நினைப்பீங்க நம்ம ஏன் ஒரு வேலைக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு. ஒரு குழந்தை வந்து அப்பாவை ஃபர்ஸ்ட் கேட்காது, அம்மா கிட்டதான் வந்து எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்க அதுக்கப்புறம் போய் உங்க ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணி அவர் முடியலன்னு சொல்றதை நீங்க வந்து குழந்தைகிட்ட சொல்லியோ இல்ல அது என்னால இப்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை வேணும்னு அடம் பிடிக்கும் போது கூட உங்களுக்கு அந்த வருத்தம் வராது. சரி பரவாயில்லமான்னு அக்செப்ட் பண்ணும் போது வர வருத்தம் உங்களுக்கு ரொம்ப ரியலைஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றது. அதனால எல்லா பெண்ணும் ஏதோ ஒரு கைத்தொழில், பெண்களுக்கு வந்து இந்த வேலை தான் அந்த வேலை தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்த திறமையை வந்து வளர்த்துக்கணும், நீங்க வளர்த்து யாரையும் எதிர்பார்க்காம ஒரு நீங்க சம்பாதிக்கிற வழியை நீங்க கண்டிப்பா தேடிக்கணும்.
1: சாரி ஃப்ரீ பிளேட்டிங் எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது அந்த சாரிக்கு ஏதோ டேமேஜ் இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு ஆயிருக்கா, அதுக்கான அனுபவம் ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட?
0: சாரி பண்ணும் போது தப்பு எல்லாருக்கும் நடக்கிறது சகஜம் தான். நான் சாரியில வந்து பண்ணும் போது ரொம்ப அது வந்து ரொம்ப கவனமா தான் பண்ணுவேன். சாரியில சாரி பண்ணக்குள்ள இது வரைக்கும் ஆனதில்லை. ஒரு வாட்டி பிளவுஸ் பண்ணக்குள்ள அந்த சாரி பண்ண ஹீட்டோட வைக்கும் போது அந்த கிளாத் வந்து அது வந்து சிங்க் ஆயிடுச்சு, ஃபுல்லா டேமேஜ் ஆகல சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு நான் சொல்லி அவங்க ஓகே சொல்லிட்டாலும் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நான் அதுக்கப்புறம் அந்த சாரி அந்த பிளவுஸ அவங்க வந்து திரும்ப ஐயோ ஏண்டா இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்னு அந்த சாரியில மறுபடியும் அதை கம்ப்ளீட்டா அந்த சிங்க் ஆனது தெரியாம ஆரி போட்டு க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை அப்படியே மேக் ஓவர் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டேன். அவங்களும் வந்து ஓகே முன்ன இருந்த பிளவுஸ விட இந்த பிளவுஸ் ஓகே தான் சொன்னாங்க. அதுல இருந்து நான் இன்னும் ரொம்ப கவனமா மோதமா ஒரு கேஷுவலாவோ இல்ல அன்னைக்கு கூட ரொம்ப வந்து கவனமா பண்ணதுதான். அது வந்து என்ன சொல்றது, நம்மளோட நேரம் ஒரு நேரம் எல்லா டைமும் வந்து நமக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சத்துல வைக்கும் போதே வந்து அது ஆனது அந்த மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை நான் பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு நான் அதை சரி பண்ணியும் கொடுத்தேன். அதுக்கப்புறமாவும் அவங்க கிட்ட அவங்க வந்து என்கிட்ட 2-3 சாரி கொடுக்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த இது வந்ததும் இல்லை. இப்ப எப்ப பண்ணாலும் நெட் கிளாத் போட்டு அது மேல கவர் பண்ணி தான் பண்றேன்.
1: நேர்களுக்கு ஏதாவது அழகு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: வீட்லயே அழகு குறிப்புன்னு பார்த்தா நிறைய இருக்கு. நம்ம வந்து வெளி அழகு மட்டும் தான் வந்து நம்ம வந்து கவனம் பண்றோம், நம்ம வந்து கவனம் செலுத்துறது ஃபுல்லா வெளியே அழகு. பட் உள்ள இன்டெக் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வெளியே வந்து வெளியே காமிக்கும். நீங்க என்ன மேக்கப் பண்ணாலுமே உள்ள உங்களோட சிஸ்டம் சரி இல்லாத பட்சத்துல அது முகத்துல கண்டிப்பா காமிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சரி பண்ணுங்க. ஒரு பெண்கள் நம்மளோட உள்ள இருக்க என்னென்ன ப்ராப்ளம் அதை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மேல நீங்க பண்ற மேக்கப் கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகு நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆயிடும். அழகு குறிப்புன்னு பார்த்தா நீங்க வீட்லயும் பண்ணலாம், நீங்க எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னும் வந்து இம்ப்ரூவா இருக்கும் உங்க ஃபேஸும், உங்க ஃபேஸ் கண்டிப்பா க்ளோ ஆகும். நீங்க பண்ண கண்டிப்பா அழகா இருப்பீங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, சாப்பிட்றது முகத்துக்கு போடுறதுமே நீங்க வந்து நம்ம யூஸ் பண்ற ஃப்ரூட்ஸ் முகத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துக்கும். கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க, சோப்போ கிரீமோ. கண்டிப்பா 30+ ஆயிட்டீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது போடுங்க, உள்ள நிறைய தண்ணி குடிங்க, அப்புறம் வந்து உங்களை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே உங்க ஃபேஸ் கண்டிப்பா அழகா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் பார்லர் போங்க.
1: இப்ப நீங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும், அது ரெண்டையும் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? கண்டிப்பா வீட்டுல யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ரெண்டையுமே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும், சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரு?
0: கண்டிப்பா கல்யாணம் ஆன பெண் குழந்தைகள் இருப்பாங்க. நம்ம இதையும் மேனேஜ் பண்ணி நம்மளோட கோல் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதையும் பண்ணி தான் ஆகணும். அதனால நான் வீட்டில் இருக்கிறதையும் பண்ணிக்கிட்டு எனக்கு ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னோட பெரிய மகளும் ஹெல்ப் பண்ணுவா, அவ பாத்துக்குவா, நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணாம நம்ம வந்து யாருமே இல்லாம நம்மளாலையும் மேனேஜ் பண்ணிட்டு போக முடியாது. கொஞ்சம் அவங்க பண்றாங்க, அவங்க பண்ணும் போது நான் கிளைண்ட்டை பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது எனக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
1: இப்ப நீங்க சாரி ஃப்ரீ பிளீட்டிங் எடுக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு சிலர் வந்து பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு சைஸா இருப்பாங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃப்ரீ பிளீட்டிங் பண்றீங்க? ஒரு சாரி பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் எவ்வளவு நேரம் ஆகும்?
0: சாரி ஃப்ரீ பிளீட் பண்றோம்னா கண்டிப்பா யாருக்கு பண்றோமோ அவங்க வரணும், அவங்க வந்து அளவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அவங்களோட ஷோல்டர் லென்த்ல இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு முந்தி விடணும்ன்றதையும் அவங்க ஃப்ரண்ட் உள்ள இதுவும் அவங்க பிரஸ்ட் சைஸ்ல இருந்து நம்ம எப்படி அளவு எடுக்கணும்ன்றதுக்கு ஆள் நேர்ல வந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். இன்னொன்னு வந்து நம்ம நான் ஸ்டார்டிங் பண்ணும் போது 1.5 hours ஆச்சு ஒரு சாரி வந்து ப்ராப்பரா அதை ஃபோல்ட் பண்ணி

0: நம்ம சாரீ பின் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அதை நம்ம அயன் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் பண்ண ஆரம்பித்து இப்போ ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ 1 ஹவர்ஸில் நான் பண்ணிடுறேன். அது வந்து ஆள் வந்தாங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் நெக்ஸ்ட்டு பிரஸ்டோட சைஸோட மெஷர்மெண்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு வேளை ஃபோனில் சொல்கிறாங்கன்னா அவங்களோட சைஸு கேட்டு அதில் வந்து ஆஃபாக அதை டிவைட் பண்ணி அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அளவும் அதுக்கப்புறம் கீழே வர பல்லுவும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். ஒருத்தர் வந்து சின்னதா கேட்பாங்க, நமக்கு மேல வர பல இது முந்தியோட அளவு வந்து சின்னதா கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து 13 வேணுமா இல்ல வந்து 15 வேணுமா அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு அளவு பண்ணணும். அளவு பண்ணோம்னா அவங்க பெஸ்டான இது வேணும்னா அவங்க நேர்ல வந்து அவங்கள அளவு எடுத்து நம்ம பண்றதுதான் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும்.
1: நீங்க சாரி ஃப்ரீ ப்ளீட்டிங்கா இருக்கட்டும், ஃபேஷியலா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு யாராவது பெஸ்டா உங்களை பத்தி கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா பெஸ்ட் கமெண்ட்ஸ்னா, ரீசெண்டா வந்து ஒரு பிரைட் பண்ண, அவங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து நேரில் வர முடியலன்ற பட்சத்தில் அவங்க நாத்தனார் கிட்டே கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களோட அளவு பண்ணி அவங்களுக்கு நான் சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்கும் சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கு மொத்தம் இது பண்ணி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். அவங்க அது கட்டிட்டு அது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னதான் என்னோட பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாதனை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு பிடித்த சாதனை பெண் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க?
0: எனக்கு பிடிச்ச சாதனை பெண்ணா, எனக்கு பிடிச்ச சாதனை பெண்ணுனா பர்வீன் சுல்தானா, மேடை பேச்சு சிறந்த பேச்சாளர். அவங்களோட பேச்சை கேட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் ஆகாத கேர்ள்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட லைஃப்பில் எந்த அளவுக்கு எஸ்டின் நம்ம போனாலுமே அவங்களோட பேச்சு உங்களை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக தான் அமையும். கண்டிப்பாக ஒரு ஒரு பெண்ணும் கேட்க வேண்டிய பேச்சுன்னு கேட்டால் அது பர்வீன் சுல்தானா மேடமோட பேச்சு தான். சாதிக்கணும் இல்லை மேற்கொண்டு நம்ம ஒரு மூவ் ஆகணும் அப்படின்னு நான் முடிவெடுத்ததுக்கு காரணமே அவங்களோட பேச்சு தான். மனசு உடஞ்சிருந்தாலுமே அவங்க பேச்சு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்பவுமே எனக்கு பிடிச்சது அவங்களோட பேச்சு பர்வீன் சுல்தானம் எடுத்து தான்.
1: இப்போ நீங்கள் வந்து சென்னையில இருந்து இங்கே வந்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, சென்னையில இருந்து அந்தமான் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க?
0: நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது நான் சென்னை தான், ஃபுல்லாக சென்னை, அரக்கோணம் பொண்ணு. இங்கே வரும்போது வந்து ரிலேட்டிவ்ல மேரேஜ் ஆனதுனால இங்கே வந்தேன். இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நம்ம மேரேஜ் ஆகி நம்ம புகுந்த வீடுன்னு போனாலுமே நமக்கு வேறு லைஃப் ஸ்டைல் தான். நான் இங்கே வந்தது வேறு ஊர் வேறு லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே புரியவே இல்லை, அதுதான் சொல்லணும். வெளியே போகிறதுக்கு ஒரு பயம், எல்லாத்துலேயுமே ஒரு தயக்கம், இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா இந்த கிளைமேட் முதற்கொண்டு இங்கே இருக்கிற பீப்புள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண 4 தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தேவைப்பட்டது. நார்மலாகவே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறான்னா அவள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகவே 2 வருஷம் ஆகும். நான் புகுந்த வீடு மட்டும் இல்லை, புகுந்ததுக்கு ஊர் நான் மாறி வந்துட்டேன். வந்து இங்கே அடாப்ட் ஆக எனக்கு இத்தனை நாள் ஆச்சு. நான் அடாப்ட் ஆகிட்டேன், இப்போ வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வெளியே போக, நான் தனியாக போக, பிள்ளைங்களை கூப்பிட வைக்க எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கூட இங்கே பேசுகிறவங்க பேசி பழகும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி வந்து லாங்குவேஜ் தானே, அது ஒன்றும் நம்மளோட அறிவு கிடையாது, அதனால் அது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நானே தனியாக போகிறேன், எல்லா இடமும் போகவும் பிள்ளைங்களை பார்க்க எல்லாம் நானே தனியாக பண்ணிக்கிறேன்.
1: நேர்களே, மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குமுதா, நீங்கள் திரைப்படம்லாம் பார்க்குறது உண்டா?
0: ஆ, கண்டிப்பாக.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது பாடுங்களேன் நேர்களுக்காக.
0: அன்பு, அன்புன்றது வந்து பகிரப்படும் முறைதான் அதோட அழகு, அதனால எப்பவுமே வந்து காதல் அன்பு அது ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு ஏன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது, இது எப்பவுமே ஓடிட்டு இருக்க ஒரு பாட்டு, பாடுற கேளுங்க. யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ, பூமி எதிர்பார்த்து மழை சாரல் விழுமோ, காதல் வர கால் விரல்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல்கடிக்க ஆசைப்படுமோ, எதுவுமே நடக்கலாம், நிகழ்வலம் இன்றி மனம் தவிர்க்கலாம். நன்றி.
1: நேர்களே, நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப அருமையான, பயனுள்ள பல அழகு குறிப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் இருந்தபடியே நம்மளை எப்படி பராமரிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. உங்களுடைய விசேன நேரத்திலையும் நம்ம நேயர்களுக்காக ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
2: நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சுய தொழில் குறித்து புனியாதாபாத்தைச் சேர்ந்த எம் குமுதா அவர்களின் நேர்முகம். நேர்முகம் கண்டவர் பி சத்யபாமா அவர்கள்.

நேர்களே, இத்துடன் தமிழகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.